0: $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய் லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உள்ளிடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
0: 416-700-2222-416-700-2222-j.ca.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

44 44 44 44

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikkira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: என்ன
8: பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
9: உங்களுக்கு வருது வீட்டு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலாமன் பாக்குறேன்.
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 9052708800. 9052708800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: பாட போறேன் டூயட் பாட்டு ஆட போறேன் நீ எத கேட்டு
1: ராகங்களை கத்துக்கல தாளங்களை தொட்டுக்கல பாட போறேன் நானு சத்தம் போ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9 கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
3: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: வைத்து போங்க போங்க.
1: என்னம்மா?
0: அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க.
1: சொல்லம்மா.
0: நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இல்லையே, ராத்திரியில் எனக்கு தூக்கம் இல்லையே, என்ன வியாதி என்ன.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: வட்டி
3: வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வியர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $24, நைட்டி $34, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-9902462.
1: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: திராவிடர் கழகம், ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்திய கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்தன. இக்கூட்டத்தையொட்டி டெல்லி முழுவதும் ராகுல் காந்திக்கு எதிராக உதயநிதி, மம்தா, சரத்வார், கெஜ்ரிவால் படங்களுடன் கண்டன பதாகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கனடிய விமான நிறுவனங்களுக்கு உதவும் என்று கூறப்படும் ஒரு புதிய கடன் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து அல்பர்டா பிரிவதற்கு பதிலாக கூட்டாட்சி கொள்கை சீர்திருத்தத்தின் மூலம் தீர்க்க முடியும் என்று கன்சர்வேட்டிவ் தலைவர் பி ஏ பொலிவே தெரிவித்துள்ளார். தூக்கமின்மை மற்றும் பதற்றத்திற்கு சிகிச்சை அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணைய வழி திட்டத்தை நிறைவு செய்தவர்கள் சிகிச்சையை தொடங்கிய காலத்துடன் ஒப்பிடுகையில் பின்னர் சிறப்பாக உறங்கியதாகவும் தூக்கமின்மைக்கான அறிகுறிகள் குறைந்ததாகவும் தெரிவித்துள்ளதாக மொன்றியலைச் சேர்ந்த முதியோர் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஈரானுடனான எதிர்கால ஒப்பந்தத்தின் வெற்றியானது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் சார்ந்திருக்காது, காலப்போக்கில் ஈரான் அதற்கு கட்டுப்படுகிறதா என்பதை அமெரிக்கா சரிபார்க்கும் திறனையே சார்ந்திருக்கும் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் தலைவர்களில் ஒருவர் போராட்டக்காரர் மீது அரசாங்கம் படுகொலையை ஏவியுள்ளதாகவும் கண்டதும் சுடும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10 பத்துக்கு பத்து
2: நேர்லே 10க்கு 10 நிகழ்ச்சி இடம்பெறும்.
3: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம்.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்கள் பற்றிய தகவல்களை அடுத்து ரமேஷ் விருப்ப பாடலை தொடர்ந்து வழங்க இருக்கின்றோம்.

0: நேர்களே, ஒரு பிரபல ராப் இசை பாடகர் சங்கீதன் இப்போது இலங்கையில் கைது செய்யப்பட்டு பல்வேறு இடங்களிலும் சங்கீதனை விடுதலை செய்யுமாறு பல்வேறு கலைஞர்களும் மிக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா என்று பல இடங்களிலும் இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறும் அதே வேளை தமிழகத்திலிருந்தும் வன்னி அரசு இதற்காக குரல் கொடுத்திருக்கின்றார். சங்கீதன் ஒரு பாடகர், கலைஞர். அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவரை உடனடியாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தனது பதிவிலே வன்னி அரசு குறிப்பிட்டிருக்கின்றார். நேரம் இப்பொழுது 10:08. இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: 10க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை
1: 10க்கு 10.
3: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?
0: இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்கள் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து ஆகா கூசுது முத்தம் முத்தம், அழகா இருக்குது முத்தம் முத்தம், வயசா குறைக்குது முத்தம் முத்தம் என்ற பாடல். இரண்டாவது கடல் பூக்கள் திரைப்படத்திலிருந்து பைத்தியமானேனே நான் பைத்தியமானேனே, முத்துக்கள் சிந்து முன் புன்னகை கண்டு முழுதாக நான் பைத்தியமானேனே. இலக்கம் 3 இடம்பெற்றிருக்கின்ற பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாத்தான் என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பெண்ணே என்ற பாடல். இலக்கம் 4 கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து அக்கறை இல்லா எங்கள் வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. அக்கறை இல்லா எங்கள் வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா, கட்டுமரக்காரன் திரைப்படம். இலக்கம் 5 கெட்டிமேளம் திரைப்படத்திலிருந்து தாகமே உண்டானதே திண்டாடுதே மனமே, உனைத்தோட தாகமே உண்டானதே திண்டாடுதே மனமே. இலக்கம் 6 இடம்பெறும் பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்தில் பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பெயராகும், கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மயில் என்றே பெயராகும். இலக்கம் 7 கடல்புறா திரைப்படத்திலிருந்து கடலுக்குள்ள மீனம்மா கட்டு மரத்தில போவோமா, மனசுக்குள்ள காயமா உன் மாமா மேல கோபமா. இலக்கம் 8 பவளமல்லி திரைப்படத்திலிருந்து சில்ல சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாண்டி, அதான் கணக்கு பூ ஊரே மணக்க என்ற பாடல். இலக்கம் 9 புதுவசந்தன் திரைப்படத்தில் ஆயுதம் திருநாள் வரலாம் பூமியில் வரலாம் என்ற பாடல். இலக்கம் 10 கிழக்கு சீமையிலே தருகின்ற வண்டி மாடு எட்டி வச்சு முன்னே போகுதமா, வாக்கப்பட்ட பொண்ணு பின் மனம் பின்னே போகுதமா. இவை தான் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்ற பாடல்கள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை அளிக்கலாம். 4166644622.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து நேர்கள் வாக்களிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4166446222. இந்த வேளையில் அமெரிக்க ராணுவத்தின் AH-64 அப்பாச்சி என்ற தாக்குதல் உலங்கு வானூர்தி ஒன்று ஹோர்முஸ் நீர்நைக்கருகில் விபத்துக்குள்ளானதாக இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலங்கு வானூர்தியில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தன 2006 அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவராக இருந்த காலத்தில் ஊழலில் ஈடுபட்டு அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கொழும்பு உயர்நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக கருதி தீர்ப்பளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அவருக்கு 600,000 ரூபாய் அபராதமும் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது முன்னாள் அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவர் முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தன தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ரமேஷ் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெறும்.

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கு நேர்களை இணைத்துக் கொண்டு ரமேஷின் பாடலுடன் இணைந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கமா சார், நான் மதன் கலைக்கின்றேன்.
0: சொல்லுங்கள் மதன்.
1: எல்லாமே நல்ல பாட்டுக்கு, எனக்கு பிடித்த பாட்டு 3, 1, 10.
0: நன்றி மதன்.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: அருண்குமார்
0: சொல்லுங்கள். நலம். நன்றி.
2: மூன்றும் ரெண்டும் 5, 6, 4, 10.
0: நன்றி அருண்குமார்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாகன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
3: எனக்கு வந்து 6, 3, 2, 7, 10.
0: சரி நன்றி.
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்க.
4: 4, 7, 1, 9, 8, 5.
0: சரி நன்றி ரமேஷ்.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைப்போம். வணக்கம்.
5: வணக்கம் வாசன்.
0: நன்றி. நீங்கள் எப்படி?
5: எனக்கு வந்து 3, 4, 5, 6 மண்டலத்துக்கு போடுங்க.
0: சரி நன்றி பவன்.
5: நன்றி.
0: ஆமாம், மிக நீங்கள் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4, 1, 6, 6, 4, 4, 6, 2, 2, 2.

0: அந்த பாடல் ஒழித்தோ. இந்த நேரம் 10:18 இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களிக்க காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடருவோம். இப்பொழுது பாடல்களை மீண்டும் ஒரு முறை தந்து கொண்டு நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்களை மீண்டும் நினைவூட்டுகின்றோம் நேர்களே. 10க்கு 10 நிகழ்ச்சியில் இன்று 10 முத்தான பாடல்கள் இடம்பெறுகின்றன. திருடா திருடா திரைப்படத்தில் ஆகா கூசுது முத்தம் முத்தம், அழகா இருக்குது முத்தம் முத்தம் என்ற பாடல். இலக்கம் 2 கடல் பூக்கள் தருகின்ற பைத்தியமானினே நான் பைத்தியமானினே பாடல். இலக்கம் 3 மரியான் திரைப்படத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன. இலக்கம் 4 கட்டுமரக்காரன் தருகின்ற அக்கறை இல்லா எங்கள் வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. இலக்கம் 5 கெட்டி மேளம் தருகின்ற தாகமே உண்டானதே திண்டாடுதே எனமே. இலக்கம் 6 பணம் படைத்தவன் திரைப்படத்தில் பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்ற பெயராகும். இலக்கம் 7 கடற்புறா தருகின்ற கடலுக்குள்ளே மீனம்மா கட்டுமரத்தில் போவோமா. இலக்கம் 8 பவளமல்லி திரைப்படத்தில் சில்ல சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாண்டி என்ற பாடல். இலக்கம் 9 புதுவசந்தன் தருகின்ற 1000 திருநாள் பூமியில் வரலாம் என்ற பாடல். இலக்கம் 10 கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் வண்டை மாடு 8 வச்சு முன்னே போகுதமா, வாக்கப்பட்ட பொண்ணும் எனம் பின்னே போகுதமா என்ற பாடல். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: நலங்காசி. பாடல் பாடுறதுக்கு சங்கீதனுக்கு இந்த கதை என்றாலும் மிச்சத்தை யோசிச்சு பாருங்க. சரி, முதல்ல எனக்கு முதல் பிடிச்ச பாடல்தான் 3வது இன்னும் கொஞ்சம் நேரம்தான் 2 அது பவளக்கொடியிலே 6 7 9 10
0: 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை 11 மணி வரை பதிவிடலாம். இப்பொழுது நேரம் 10:20 நீண்ட இடைவேளை. நாங்கள் இப்போது விளம்பர இடைவேளைகள் எடுத்துக் கொள்ளும் நேரம்.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jewelers.

0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுகிறேன். இனிய காலை வணக்கம் வாசன் அவர்களே.
0: காலை வணக்கம் ஸ்ரீராம், எப்படி நிலமா?
1: ஆமா, நிலமா இருக்கிறேன். உங்களுடைய வானொலியை வந்து இயங்க நிலை செயலிகள் மூலம் கேட்க முடியாம இருக்கிறது, ஏனென்றால் தடப்பட்டு அதனால வந்து சில நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல எனக்கு பிரச்சனை இல்லை. பயன்படுத்துகிற அத்தனை செயலிகள்லாம் சிஎம்ஆர்வையில செய்யவில்லை.
0: என்ன செய்தீங்க?
1: பிறகு சிஎம்ஆருக்கான செயலி இருக்குத்தானே, அதை நான் பதிவிறக்கம் செய்திருந்தேன். ஏனென்றால் முன்னமும் அப்படி செய்து வைத்திருந்தேன், நான் அதுவும் முதல் செயற்பாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அதில் இயங்குகின்றது. அப்போ அதனால அதன் மூலம் தான் இப்போ கேட்டுட்டு வந்தேன். இல்லை எனக்கு ஒரு ஒரு ஒரு மூன்று நாலு நாளாக எனக்கு ஒரு என்ன நடக்குது சிஎம்ஆருக்கு என்ன நடக்குதுன்றது கூட தெரியாமல் இருந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் உங்களுடைய கட்டணங்கள் முதலாளி கேலிக்கான கண்ட்ராக்ட் முடிஞ்சு அதை ரினியூ பண்ணாம இருந்தாலும் சில நேரம் அது
0: அப்படியே கேள்வியும் தந்து விடையும் தந்துட்டீங்க.
1: மற்றபடி இந்த மற்ற வானொலிகள் இயங்குறது இயங்கவில்லை. பாடலை எனக்கு சரியா கேட்காதுல நான் சில பாடல்களை கேட்டிருந்தேன். ஏனென்றால் வளமையா முகநூலுக்குள் பதிவிடுகிறார்கள். இந்த முறை இன்றைக்கு இல்லை, அதை தேடி பார்த்தேன்.
0: முகநூல்ல போட்டாச்சு, போட்டுட்டேன்.
1: போட்டுட்டேன்.
0: பாட்டு
1: சொல்ல இல்லை, உங்களுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு. நான் போயிட்டு வந்து.
0: சரி சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், தேவதாஸ் கேட்கிறேன்.
0: தேவதாஸ் வாங்க, வணக்கம்.
2: நீங்க சுகமா இருக்கின்றீர்களா?
0: நலம் நலம். நீங்கள் எப்படி தேவதாஸ்?
2: நாங்கள் சுகமா இருக்கிறோம் அறிஞர் வாசன் அவர்களே. சில நாட்கள் எனக்கும் பிரச்சனையா இருந்தது, சில ஆப்புகள் வேலை செய்ய இல்லை. நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு திரும்ப சிஎம்ஆர டவுன்லோட் பண்ண உடனே வேலை செய்ய திரும்ப மற்ற ஆப்புகள் அந்த சேர்ந்து வார ஆப்புகள் ஒன்றும் எல்லாம் தடை பண்ணிட்டு தனியா சிஎம்ஆர் மாத்திராம என்னோட தெரியல. உள்ளமையா தொடர் உள்ள முடியாம இருந்தது. இப்ப ஓகே, இப்ப எல்லாம்
0: இப்ப சரியா வந்துட்டு சந்தோஷம்.
2: சந்தோஷம். பாடல் வரிசையில எனக்கு மூன்று விருப்பம், ஆறு ஏழு பத்து.
0: ஆறு ஏழு பத்து. பணம் படைத்தவன் தான் பிடிச்சிருக்கு. நல்ல பாடல்
2: தான். தொடர்ந்து உங்களோட நிகழ்ச்சியில கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். ஒரு கிழமையா தடை பண்ணிட்டு தொடர்ந்து கேட்போம் நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:25. நேர்களை அந்த 10 பாடல்களை மீண்டும் ஒரு முறை தந்து விடுகின்றோம். ஸ்ரீராம் போன்ற பல நேர்களுக்கு 10 பாடல்களை மீண்டும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். 10 பாடல்கள், இலக்கம் ஒன்றில் இடம்பெறுகின்ற பாடல்கள், ஆகா ஹூசுது முத்தம் முத்தம் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து. இலக்கம் இரண்டு, கடல் பூக்கள் பைத்தியமானேனே நான் பைத்தியமானேனே. இலக்கம் மூன்று, மரியான் திரைப்படத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாத்தான் என்ன. இலக்கம் நான்கு, கட்டுமரக்காரன் தருகின்ற அக்கறை இல்லா எங்கள் வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் அதாயம்மா. இலக்கம் ஐந்து, கெட்டிமேளம் தருகின்ற தாகமே உண்டானதே திண்டானதே எனமே. இலக்கம் ஆறு, பணம் படைத்தவன் திரைப்படத்தில் பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்ற பெயராகும். இலக்கம் ஏழு, கடல் புறா தருகின்ற கடலுக்குள்ளே மீனம்மா கட்டுமரத்தில் போவோமா. இலக்கம் எட்டு, பவளமல்லி தருகின்ற சில்ல சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாண்டி. இலக்கம் ஒன்பது, புதுவசந்தன் தருகின்ற ஆயுதம் திருநாள் பூமியில் வரலாம். இலக்கம் பத்து, கிழக்கு சீமையிலே தருகின்ற வண்டிமாடு எட்டி வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணுமெனம் பின்னே போகுதம்மா. இவைதான் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்ற பாடல்கள்.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 10:31 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222. எங்களது ஃபேஸ்புக் தளத்திலும் நாங்கள் இந்த 10க்கு 10 பாடல்களை பதிவு செய்திருக்கின்றோம். நீங்கள் சென்று பார்வையிட்டு அங்கும் உங்களது பதிவுகளை மேற்கொள்ள முடியும். 10க்கு 10 நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் கொண்டு வந்த பாடல் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து ஆகா கூசுது முத்தம் முத்தம் அழகா இருக்குது முத்தம் முத்தம். இலக்கம் 2 கடல் பூக்கள் பைத்தியமானேனே நான் பைத்தியமானேனே பாடல். இலக்கம் 3 மரியானிலிருந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம். இலக்கம் 4 கட்டுமரக்காரன் தருகின்ற அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. இலக்கம் 5 கெட்டிமேளம் தருகின்ற தாகமே உண்டானதே திண்டாடுதே மெனமே. இலக்கம் 6 பணம் படைத்தவன் திரைப்படத்தில் பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தாள் புன்னகை என்ற பெயராகும். இலக்கம் 7 கடல் புறா தருகின்ற கடலுக்குள்ள மீனமா கட்டுமரத்தில் போவோமா. இலக்கம் 8 பவளமலி தருகின்ற சில்ல சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாண்டி. இலக்கம் 9 1000 திருநாள் பூமியில் வரலாம் புதுவசந்தன் திரைப்பட பாடல். இலக்கம் 10 வண்டி மாடு 8 வச்சு முன்னே போகுதுமா கிழக்கு சீமையிலே திரைப்பட பாடல். உங்களது வாக்குகளை அழைக்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் இணைந்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். இப்பொழுது எங்கள் நேர்கள் காற்றலை வழியே இணைந்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலுக்குள் செல்வோம். வணக்கம்.
1: ஓ வணக்கம், நான் திரைராம். அதுல வந்து முதலாவது பாடல் திருடா திருடி என்று வரும் படத்த பெயர் திருடா திருடா. அந்த நான் திருடா திருடாவில் ஏஆர்ம் மியூசிக்ல எப்படி ஒரு பாட்டையும் இருக்கிற அதுக்கு என்று யோசித்தேன். திருடா திருடி என்று சோலோ சோலோ உமன் சாங், ஃபீமேல் சாங் முதல் பாட்டு முதலாவது அவளும் தான் அதுதான் திருத்தம். மற்றபடி பாடல் எனக்கு 1, 2, 3
0: இல்ல. திருடா திருடா பாடல் ஒன்று வந்த படம் ஒன்று வந்த நீங்க பாக்கிற போல
1: இல்ல. திருடா திருடா இருக்குது, அது பிரசாந்த் படத்தை நடிகர் பிரசாந்த் நடித்தது, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வரும். ஆனா இந்த பாட்டு திருடா திருடி டெனிஸ் நடித்தது சாயா சிங்குக்கு சோலோ சாங்கா வரும் இந்த பாட்டு.
0: யாரும் பக்கத்துல சொல்லிடமோ
1: இல்ல இல்ல நான் தான் நான் எனக்கு நான் எல்லாம் அத்துப்படி பாடல்கள் பாடல் படத்தை பாக்குறவோட பாடல்கள் இருக்கிறவோட திருடா திருடி தான் எனக்கு 1, 2, 3 எல்லாம் சிறப்பு பாடல்கள். 1, 2, 3 அடுத்தது 7, 9, 10
0: 1, 2, 3, 7, 9, 10 என்ன?
1: ஆமா ஆமா. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல நல்ல நன்றி. நீங்கள் எப்படி?
2: ஓம் நலமா இருக்கிறேன், நிர்மலா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து 7, 8
0: 7, 8, 9, 10 7, 8, 9, 10 நிலமா இருக்கிறீங்கள் நானே? நன்றி நிர்மலா.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன் எல்லாம் அழகான பாடல்கள். எனக்கு வந்து 3, 7 2, 6 10, 8
0: நன்றி கண்ணன். நன்றி நிகழ்ச்சியில். நேரம் இப்பொழுது 10:35.
4: Everything okay? No problem இருந்துச்சு நம்ம.
5: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா செல்வம்.
4: சரி சரி.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 10:39 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் காசிநாதன்.
0: சொல்லுங்க காசிநாதன்.
3: எனக்கு 1, 3, 7, 8, 10.
0: சரி, நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: சொல்லுங்க. இரண்டும் நீங்க அந்த சொல்லிசை பாட படம் போட்டு ரொம்ப கவலையா இருக்கு. அது மக்கள் காலம் பெற வரும். தலைமை இருந்தால் இதெல்லாம் நடக்காது. சரி, நன்றிய.
0: நன்றி. நேர்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222.

0: நேரம் இப்பொழுது 10:45 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சி. 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாங்கள் 10 பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றோம். 10 பாடல்களுக்கு நேர்கள் வாக்களிக்கும் நேரம் இது. 11 மணி வரை இணைந்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்களும் திருடா திருடி திரைப்படத்தில் ஆகா கூசுது முத்தம் முத்தம் அழகா இருக்குது முத்தம் முத்தம், இலக்கம் 2 கடற்பூக்கள் தருகின்ற பைத்தியமானேனே நான் பைத்தியமானேனே, இலக்கம் 3 அரியான் திரைப்படத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன, இலக்கம் 4 கட்டுமரக்காரன் அக்கறை இல்லை அங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா, இலக்கம் 5 கெட்டி மேளம் தருகின்ற தாகமே உண்டானதே திண்டானதே மெனமே, இலக்கம் 6 பணம் படைத்தவன் பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்ற பேராகும், இலக்கம் 7 கடல் புறா தருகின்ற கடலுக்குள்ள மீனம்மா கட்டுமரத்தில் போவோமா, இலக்கம் 8 பவளவெளி தருகின்ற சில சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாண்டி, இலக்கம் 9 புது வசந்தம் தருகின்ற ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம், இலக்கம் 10 கிழக்கு சீமையிலே வண்டி மாடு 8 வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணுமெனம் பின்னே போகுதம்மா. இவைதான் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். அலையுங்கள் 4166446222.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
0: நேரம் இப்பொழுது 10:47. நேர்களே, இப்பொழுது கனடா வங்கி வெளியிட்டுள்ள நிதி ஸ்திரத்தன்மை அறிக்கையின்படி டொரண்டோ பகுதியில் உள்ள சுமார் 10% வீட்டு உரிமையாளர்கள் அடுத்த ஆண்டு தங்களின் அடமான கடன்களை மறு நிதியளிப்பு செய்யவோ அல்லது புதிய கடன் வழங்குநரிடம் மாற்றவோ முடியாத கடும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்படுகின்றது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மிக குறைந்த வட்டி வீதத்தின் கடன் வாங்கியவர்களின் இறுதிக்கட்ட 5 ஆண்டுகால அடமான கடன்கள் அனைத்தும் அடுத்த 12 மாதங்களுக்குள் புதுப்பிக்கப்பட உள்ளதே இந்த முக்கிய நெருக்கடிக்கு காரணமாகும் என்று சொல்லப்படுகின்றது. டொரண்டோ வீட்டு உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் இந்த கடுமையான சவாலின் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, வீட்டு விலைகளின் வீழ்ச்சி, மறு நிதியளிப்பு செய்ய முடியாத நிலை. டொரண்டோவில் இது 9% மிக அதிகமாக உயர்ந்து காணப்படுகின்றது. கடன் தவணை உயர்வடைந்திருப்பது, அதிகரிக்கும் டிஃபால்ட் விகிதம் போன்றன இவற்றுக்கு காரணமாக சொல்லப்படுகின்றது. இதற்கு தீர்வுகளையும் சொல்லுகின்றார்கள். இந்த நெருக்கடி சூழலை தவிர்க்க நிபுணர்கள் மற்றும் வங்கிகள் பின்வரும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். தற்போதைய வங்கியிலேயே புதுப்பித்தல், நீங்கள் புதிய வங்கிக்கு மாறாமல் தற்போதைய வங்கியிலேயே கடனை புதுப்பித்தல். அவர்கள் பொதுவாக உங்களை மீண்டும் தகுதி சோதனைக்கு உட்படுத்த மாட்டார்கள். ஆகவே அது வங்கியுடன் பேசுவது பாதுகாப்பானது. முன்கூட்டியே திட்டமிடுதல், உங்கள் அடமான கடன் முடியும் காலத்துக்கு 120 நாட்களுக்கு முன்பாகவே வட்டி விகிதங்கள் உறுதி செய்ய நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடனை மறுசீரமைக்கின்ற நடவடிக்கைகள், மாதாந்திர தவணை சுமையை குறைக்க கடனை திரும்பி செலுத்தும் ஆண்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்து உங்கள் வங்கியுடன் பேசி உடன்பாடு எட்டலாம் என்றும் சொல்லப்படுகின்றது.

நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் இப்போது கனடா வங்கி தொடர்பாக ஒரு அறிவித்தலை பார்த்தோம். இப்போது ஏர் கனடா தொடர்பில் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏர் கனடா நிறுவனத்தின் முன்னாள் மூத்த கேப்டன் ஒருவர் தகுந்த விமான போக்குவரத்து பைலட் உரிமமின்றி நூற்றுக்கணக்கான வணிக ரீதியிலான விமானங்களை இயக்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. கனடாவின் ஒன்றாரியோவில் உள்ள பீல் பிராந்திய காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பாக புரொஜெக்ட் இகாரஸ் என்ற பெயரில் ஒரு சிக்கலான மோசடி விசாரணையை மேற்கொண்டு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. தவறான பதவி உயர்வு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட நபர் ஏர் கனடா நிறுவனத்தில் பணிபுரிந்த போது பெரிய பயணிகள் விமானங்களை இயக்குவதற்கு சட்டபூர்வமாக தேவைப்படும் மிக உயரிய ஏடிபிஎல் உரிமம் இல்லாமலேயே கேப்டன் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றிருப்பதாகவும் அவரிடம் அடிப்படை வணிக விமான ஓட்டி உரிமம் மட்டுமே இருந்தது என்றும் ஆனால் கேப்டனாக இருக்க வேண்டிய தகுதி அவரிடம் இல்லை என்றும் ஒரு தற்செயலான சான்றிதழ் சரிபார்ப்பின் போது இந்த கேப்டனின் ஆவணங்களில் முரண்பாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் இந்த மோசடி வெளிவந்தவுடன் ஏர் கனடா நிறுவனம் அவரை உடனடியாக பணியிலிருந்து நீக்கியதுடன் கனடா போக்குவரத்து துறையிடம் முறைப்படி புகார் அளித்தது என்றும் தற்போது அவர் அந்த நிறுவனத்தின் உரிய ஊழியர் அல்ல என்றும் இந்த தகவல் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஏர் கனடா மற்றும் போக்குவரத்து துறை சில விளக்கங்களையும் அளித்திருக்கின்றார்கள். இந்த மோசடியால் பயணிகள் பாதுகாப்பு எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை என்று ஏர் கனடா தெரிவித்திருக்கும். அதேவேளை சம்பந்தப்பட்ட நபர் விமானத்தை இயக்குவதற்கான முழுமையான பயிற்சிகளை பெற்றிருந்ததுடன் ஏர் கனடா பயணிகள் கனடா விமானிகள் அனைவரும் தங்களின் பறக்கும் திறனை நிரூபிக்க ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறை கட்டாய பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு 12 மாதங்களுக்கும் ஒரு முறை கனடா போக்குவரத்து துறை அதிகாரிகளின் நேரடி பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படுவதால் ஆபத்துக்கள் தவிர்க்கப்பட்டதாக நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த விதிமுறை மீறலுக்காக கனடா போக்குவரத்து துறை அந்த முன்னாள் கேப்டனுக்கு பண அபராதமும் விதித்திருக்கின்ற அதேவேளை இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏர் கனடா நிறுவனம் தனது அனைத்து விமானிகளின் உரிமங்களையும் முழுமையாக தணிக்கைக்கு உட்படுத்தியதாகவும் வேறு எந்த ஒரு முறைகேடும் கண்டறியப்படவில்லை என்றும் தங்களின் ஆவண சரிபார்ப்பு முறைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உறுதி அளித்திருக்கின்றது என்பதனால் விமானிகள் தொடர்பாக எந்த ஒரு பயணியும் பயங்கொள்ள தேவையில்லை என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள்.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: கையூட்டல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என கண்டறியப்பட்ட சரண குணவத்தனவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் ஒரு வழக்கில் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துக் உள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சுகாதாரம், மருத்துவம் மற்றும் ஊடகத்துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுக் கொள்ளது. சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அதன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழகத்துக்கான பேரிடர் மேலாண்மை நிதி 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜாதி வரி கணக்கெடுப்பை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்த திராவிடர் கழகம், ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கெனடிய விமான நிறுவனங்களுக்கு உதவும் என்று கூறப்படும் ஒரு புதிய கடன் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து கல்வெட்டா பிரிவதற்கு பதிலாக கூட்டாட்சி கொள்கை சீர்திருத்தத்தின் மூலம் தீர்க்க முடியும் என்று கன்சர்வேட்டிவ் தலைவர் PA பாலியே தெரிவித்துள்ளார். ஈரானுடனான எதிர்கால ஒப்பந்தத்தின் வெற்றியானது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் சார்ந்திருக்காது, காலப்போக்கில் ஈரான் அதற்கு கட்டுப்படுகிறதா என்பதை அமெரிக்கா சரிபார்க்கும் திறனையே சார்ந்திருக்கும் என்றே அமெரிக்க துணை ஜனாதிபதி JD Vance தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உயர்திறன் தொழிலாளர்களுக்கான புதிய H-1B விசாக்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்த 1,00,000 அமெரிக்க டாலர் கட்டணத்தை அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
3: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10க்கு 10 நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான பாடல்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். அந்த பாடல்களில் பல்வேறு பாடல்களை நேர்கள் தெரிவு செய்திருந்தார்கள். அந்த தெரிவுகளின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு இப்போது ஒலிபரப்பில் காத்திருக்கின்றன என்ற வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலே 10க்கு 10 நிகழ்ச்சியில் பத்தாம் இடத்தை பிடித்து பின்னுக்கு சென்றிருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடலுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். அந்த பாடல் ஆரம்பமாவதற்கு முன்னர் சில விளம்பர இடைவேளைகளுடன் இணைந்திருக்கும்
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10.
2: இன்றைய நிகழ்ச்சியிலே 10 இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல் அடுத்து ஒழிக்க இருக்கின்றது. பாடல் ஒழிக்கும் நேரம் சரியாக 11:09. 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் நேர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம்.

0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு வாக்களித்ததற்கமைய இப்பொழுது பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பாகிக்
1: கொண்டிருக்கின்றன. அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடித்தளிக்கின்றது கெட்டி மேள திரைப்பட பாடல்.

நேர்களை இப்போது சங்கீதன் ராப் பாடகர் வேடன் சங்கீதன் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் பல்வேறு விதமான போராட்டங்கள் தமிழர் பிரதேசங்கள் எங்கும் அவரை விடுவிக்குமாறு கோரி இடம்பெற்று வருகின்ற வேளையிலே இப்பொழுது ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகின்ற போது இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். அந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செய்தி என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் முற்றாக ஒழிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த சட்டத்தை நீக்குவதற்கான அனைத்து முதற்கட்ட நடவடிக்கைகளும் ஏற்கனவே தயாராக உள்ளதாகவும், மிக குறுகிய காலப்பகுதிக்குள் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்படும் என்றும், இவ்வாறான ஒடுக்குமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை ஆள வேண்டிய அவசியம் தங்களுக்கு கிடையாது என்றும், தங்களுக்கு பின்னால் பலமிக்க மக்கள் ஆணை இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். சங்கீதன் விடுதலை தொடர்பாக தொடர்ச்சியாக இப்போது பல கோஷங்கள், பல்வேறு விதமான போராட்டங்கள், கவன ஈர்ப்புகள் என்பன தமிழர் பிரதேசமெங்கும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது நேர்கள் அறிந்ததே. நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் அடுத்த நிகழ்ச்சியில் எட்டாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது பவளமல்லி திரைப்பட பாடல்.

0: அந்த பாடலில் ஒழித்தோம். இந்த நேரம் 11:25. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
3: உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். அடுத்த நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்து ஒலிக்கும் பாடல் எது என்று நாங்கள் நேர்கள் எல்லோரும் இப்போது ஆர்வமாக இருப்பீர்கள். அடுத்த பாடல் 7 இடத்தை பிடித்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த வேளையில் அந்த பாடல் கடல்புறா திரைப்படத்திலிருந்து, அந்த கடல்புறா என்ற பெயரில் வெளிவந்த திரைப்படம், பாபு கணேஷ் இசையமைப்பில் SPB குரலில், SPB மற்றும் குழுவினர் குரல்களில் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலுக்கு முன்னர் நாங்கள் மற்றொரு விடயத்தை பேசிக்கொண்டு பாடலுடன் இணைந்திருக்கலாம் நேர்களே என்ற வகையில், இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ஒழிப்பதற்கான முயற்சியில் இலங்கை ஈடுபடுகின்றது. இந்த வேளையிலே 600 ஆண்டுகளுக்கு பிறகு நோர்வேயின் அரியணையை மாற்ற வருகிற பெண் இளவரசி தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்க்ரிட் அலெக்சாண்ட்ரா. வரலாறு என்பது சில நேரங்களில் ஒரு சிறிய மாற்றத்தால் மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்க, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மாற்றத்தின் தொடக்கமாக இன்று பார்க்கப்படுபவர் நோர்வே நாட்டின் இளவரசி இன்க்ரிட் அலெக்சாண்ட்ரா. நோர்வே நாட்டின் அரச வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக ஆண் வாரிசுகளே அரசர்களாக பதவியேற்று வந்தார்கள். கடைசியாக நோர்வேயுடன் தொடர்புடைய பெண் ஆட்சியாளராக இருந்தவர் மார்கரெட். அதன் பிறகு 600 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாட்டின் அரியணையில் ஒரு பெண் அரசி அமரவில்லை. இந்த நிலையை மாற்றும் வகையில் 1990 நோர்வே நாடாளுமன்ற அரச குடும்ப வாரிசு சட்டத்தில் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த புதிய முறைக்கு அப்சல்யூட் ப்ரீ மோனிக்ஷர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படை விதி மிக எளிமையானது. அரச குடும்பத்தில் பிறக்கும் முதல் குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரே அடுத்த வாரிசாக இருப்பார். இதற்கு முன்பு ஆண் குழந்தைகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. புதிய சட்டம் அந்த பழமையே முறையை மாற்றுகின்றது. ஆனால் இந்த மாற்றம் பழைய தலைமுறைக்கு பின்னோக்கி பொருந்தவில்லை. அதனால் தற்போதைய கிரவுண்ட் பிரின்ஸ் ஹஹோன் இன்னும் நோர்வே அரியணையின் அடுத்த வாரிசாக இருக்கின்றார். அவருக்கு பிறகு அவரது மகள் இளவரசி இன்க்ரிட் அலெக்சாண்ட்ரா 2வது இடத்தில் இருக்கின்றார். 2004 பிறந்த இன்க்ரிட் புதிய வாரிசு சட்டத்தின் கீழ் பிறந்ததால் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் அவரது உரிமை மாறாது. இதன் மூலம் பல நூற்றாண்டுகளாக இருந்த ஆண் வாரிசு முன்னுரிமை முறை முடிவுக்கு வருகின்றது. சிறு வயதிலிருந்தே இன்க்ரிட் எதிர்கால அரசியாக தயாராகி வருகின்றார். அரசு விழாக்களில் பங்கேற்பது, முக்கிய தலைவர்களை சந்திப்பது, நாட்டின் பாரம்பரியங்கள் மற்றும் பொறுப்புகளை கற்றுக்கொள்வது போன்ற பணிகளில் அவர் ஈடுபட்டு வருகின்ற இந்த வேளையில், இந்த நிகழ்வு ஒரு அரச குடும்பத்தின் மாற்றம் மட்டுமல்ல, பெண்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற உலகளாவிய எண்ணத்தின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. ஒரு சட்ட மாற்றம் எப்படி 600 ஆண்டுகால பாரம்பரியத்தை மாற்ற முடியும் என்பதற்கு நோர்வே ஒரு சிறந்த உதாரணமாக மாறியிருக்கின்றது. எதிர்காலத்தில் இளவரசி இன்க்ரிட் அலெக்சாண்ட்ரா நோர்வேயின் அரசியாக முடிசூடினால் அது ஒரு நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, பெண்களின் தலைமைத்துவ வரலாற்றிலும் ஒரு முக்கியமான தருணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: அது கடற்புறா திரைப்படத்திலிருந்து பாடல் நிகழ்ச்சியிலே ஏழாம் இடத்தை பிடித்து ஒளித்தோய்ந்த நேரம் 11:35. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றனர்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478 6478 9358.
0: இலங்கை வளிமண்டலவியலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையில் இப்போது தொடர்ச்சியாக கடும் காற்று வீசி வருவதனால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இலங்கை மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. காங்கேசந்துறை முதல் மன்னார் ஊடாக கற்பிட்டி வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை மிக அதிகமாக வீசும் என்றும், இந்த காற்றின் வேகம் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அறிவித்திருக்கின்ற அதேவேளை, மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பரப்புகளில் பயணிப்பதை தவிர்க்குமாறும் கடற்தொழிலாளர்கள் கடற்படை சமூகத்தினருக்கும் வளிமண்டலவை திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற அதேவேளை, கடல்களில் சென்று நீராடுவதை பொதுமக்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும் என்ற எச்சரிக்கையினையும் விடுத்திருக்கின்றார்கள். கடல் பயங்கரமாக கொந்தளித்த வண்ணம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக மிக கடும் காற்று வீசி வருவதாக சொல்லப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்து 6ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

நீங்கள் இந்த வேளையில் எதிர்வரும் உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் ஈரான் ரசிகர்கள் பங்கேற்பதை தடுக்கும் நோக்கில் தங்களுக்கு வழங்கப்பட்ட டிக்கெட் ஒதுக்கீட்டை அமெரிக்கா ரத்து செய்துள்ளதாக ஈரான் கால்பந்து கூட்டமைப்பு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் தீவிர ராஜதந்திர போர் மற்றும் அண்மைய இராணுவ மோதல்களின் நிழலில் இந்த விவகாரம் மிக பூதாகாரமாக வெடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. உலக கிண்ண போட்டிகள் தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஈரான் கூட்டமைப்பு கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. சர்வதேச கால்பந்தாட்டு சம்மேளனத்தின் விதிகளின்படி ஒவ்வொரு போட்டிக்கும் பங்கேற்கும் நாடுகளின் கூட்டமைப்புக்கு 8% டிக்கெட்டுகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று, இந்த டிக்கெட்டுகள் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் ரசிகர்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் எதிர்பாராத மற்றும் அதிரடி நடவடிக்கையாக ஈரான் கால்பந்து கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்ட டிக்கெட் ஒதுக்கீட்டை அமெரிக்கா திடீரென திரும்ப பெற்றிருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் தேசிய அணியின் ரசிகர்களுக்கு ஒரு டிக்கெட் கூட வழங்க முடியாத நிலைக்கு எங்கள் கூட்டமைப்பு தள்ளப்பட்டுள்ளது என அறிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் நடைபெறவிருந்த நியூசிலாந்து, பெல்ஜியம் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு எதிரான ஈரானின் லீக் சுட்டு போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனையை ஈரான் ஏற்கனவே தொடங்கியிருந்தது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்பி பல ரசிகர்கள் தங்களின் பயண ஏற்பாடுகளை, தங்குமிட வசதிகளையும் செய்திருந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை தங்களை சரி செய்து முடக்கும் செயல் என ஈரான் நிர்வாகம் அமெரிக்காவை சாடியிருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு காரணம் காட்டி அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தின. இதனால் இரு நாடுகளுக்கும் தற்போது போர் போன்று இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள நிலையில், இதன் காரணமாக உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர்ந்து ஈரானுக்கு பல்வேறு நிர்வாக ரீதியிலான முட்டுக்கட்டைகளை அமெரிக்கா விதித்து வருவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக ஈரானிய அணியின் தொழில்நுட்ப மற்றும் உதவி பணியாளர்கள் பலருக்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்திருப்பதும் அப்பட்டமாக வெளியே தெரிந்திருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச போட்டிகளை ஆளுகின்ற நெறிமுறைகளுக்கும் பங்கேற்கும் நாடுகளுக்கும் இடையிலான சமத்துவ கொள்கைக்கும் முற்றிலும் எதிரானது என ஈரான் கவலை தெரிவித்திருக்கும். அதேவேளை குறிப்பிட்ட விவகாரத்தில் ஃபீஃபா தலையிட்டு அரசியல் தலையிடற்ற நடுநிலைமை மற்றும் நியாயமான விதிகளின்படி ஈரானிய ரசிகர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்று ஈரான் கால்பந்து கூட்டமைப்பு இப்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இது ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர்பாக அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டு வருகின்ற பல்வேறு விதமான சலசலப்புகளின் ஒரு பகுதி. நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடித்தொழிக்கின்றது புதுவசந்தன் திரைப்பட பாடல்.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து ஐந்தாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். அந்த பாடல் ஒலித்தோய்ந்தது. இப்பொழுது நான்காம் இடத்தை பிடித்தளிக்கின்ற பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். அது திருடா திருடி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே கனடாவின் நோவா ஸ்கோசியா மாகாணத்தில் ஒரு வீதி புனரமைப்பு பணி நடந்து கொண்டிருந்த போது லொரியொன்று வேகமாக புகுந்ததால் ஏற்பட்ட தொடர் வாகன விபத்தில் ஒட்டாவாவைச் சேர்ந்த 65 வயது முதியவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. கிளியர்லேண்ட் பகுதியில் உள்ள 103 இலக்க நெடுஞ்சாலையில் தான் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. விபத்து நடந்த பகுதியில் ஒருவழி போக்குவரத்துக்காக தற்காலிக வீதி சமிச்சை விளக்குகள் பொருத்தப்பட்டு வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த நிலை. மேற்கு நோக்கி அதிவேகமாக வந்த ஒரு லொரியொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதி புனரமைப்பு பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றது. நிறுத்தப்பட்டிருந்த டொயோட்டா ரக காரின் மீது அந்த லொரி பலமாக மோதியதுடன் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த ஜீப் மற்றும் காரின் மீதும் மோதியிருக்கின்றது. நான்காவதாக இருந்த மற்றொரு வாகனமும் லேசான சேதத்துக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் லொரி முதலாவதாக மோதிய டொயோட்டா காரை ஓட்டி வந்த ஒட்டாவாவைச் சேர்ந்த 65 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவருடன் பயணித்த 64 வயதுடைய பெண்மணி உயிராபத்தான காயங்களுக்குள்ளான நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் அவசரமாக விசேட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து நடந்த சமயத்தில் அந்த பகுதியில் தொழிலாளர்கள் யாரும் பணியில் ஈடுபட்டிருக்கவில்லை என்றும் இதனால் பெரும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நிகழ்ச்சியில் நான்காம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது இந்த பாடல். அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: அந்த பாடல் நிகழ்ச்சியிலே நான்காம் இடத்தை பிடித்தொழித்தோம். இந்த நேரம் சரியாக 11:56. இந்த வேளையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அது சீலை பதறவிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நாட்டில் என்ன நடக்கின்றது என்பது தெரியவில்லை. ஈரான் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் சர்வதேச சமூகத்தில் இஸ்ரேல் முற்றிலும் தனிமைப்படுத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பால் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார். இஸ்ரேல் பிரதமருடன் தான் தொலைபேசியில் பேசியதை பற்றி ட்ரம்ப் ஒரு நேர்காணலில் கூறியிருந்த போது அந்த அவர் பெயரை நெத்தன்யாகுவை அவர் பிபி என்று தான் குறிப்பிடுவார். நான் நெத்தன்யாகுவை நேரடியாக தொலைபேசியில் அழைத்து உடனடியாக தாக்குதல்களை நிறுத்தும்படி கூறினேன். பிபி, நீங்கள் இனிமேல் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது, இல்லையெனில் மிக விரைவில் நீங்கள் உலக நாடுகளிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்று நான் அவரிடம் தீர்க்கமாக கூறிவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். லெபனானை அத்துமீறி தாக்கி வரும் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் மீது நேற்று அதிகாலை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் ஈரானுடன் அமெரிக்கா நடத்தி வந்த அமைதி பேச்சுவார்த்தை சீர்குலையின் நிலை காணப்பட்டது. முன்னதாகவே ஈரானை தாக்க வேண்டாம் என ட்ரம்ப் தொலைபேசியில் நெத்தன்யாகுவை அழைத்து எச்சரித்ததாக தகவல் வெளியானது. இதனிடையே நேற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து இனி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என ஈரான் அறிவித்தது. அதனை அடுத்தே நெத்தன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து ட்ரம்ப் எச்சரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த எச்சரிப்புக்கு தம்பி அடங்க வேண்டும், அடங்குவாரா பொறுத்திருந்து பார்ப்போம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுகின்ற பாடலுடன் நாங்கள் இணைந்திருப்பதற்கு முன்னர்
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் நேற்று பெருங்கடல்கள் தினம், இன்று பவளப்பாறைகள் தினம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு பவளப்பாறைகள் மற்றும் பெருங்கடல்கள் அந்த கடல் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்புபட்ட பாடல்களை தான் தந்திருந்தோம். குறிப்பாக கடல், சமுத்திரம் இந்த பெயர்களில் தொடங்குகின்ற திரைப்படங்களிலிருந்தும் பாடல்களை தந்திருந்தோம். என்ற வகையில் தான் அடுத்த பாடல் கடல் பூக்கள் திரைப்படத்திலிருந்து உங்களை மகிழ்விக்க வருகின்றது. நிகழ்ச்சியில் அது 3வது இடத்தை பிடித்து

அந்த பாடலொழித்தோ இந்த நேரம் சரியாக ஒரு மணி ஒரு நிமிடம் நீர்கள் இதுவரை நேரமும் சீமார் தமிழ்ச்சியின் காலை ஒளிபரப்புடன் இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து இடைவிடா இசைவு உடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். 5 மணி வரை தொடர்ச்சியாக பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 5 மணி தொடக்கம் 9:30 மணி வரை இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற உங்கள் விருப்ப பாடல்கள் மற்றும் எங்களது மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி ஆகியவற்றுடன் இணைந்திருக்கலாம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேர் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கிச்சன வாட்டர்லூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
1: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9 கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் சாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 Summer time ile or summer music show mudhal muraiyaga ore medayil Toronto maanagaril Soul and Fire Chinmayi
2: Tamilai inga kotti theera
1: Andrea
2: solre amma solre
1: July 4 Whitby Event Center il oru ticket vaanginal irandu concert ku pogalam. Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire Events. kilikoot.ca

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155.
7: பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜாதிவரி கணக்கெடுப்பை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்த திராவிடர் கழகம், ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்தன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கெனடிய விமான நிறுவனங்களுக்கு உதவும் என்று கூறப்படும் ஒரு புதிய கடன் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து கல்வெட்டா பிரிவதற்கு பதிலாக கூட்டாட்சி கொள்கை சீர்திருத்தத்தின் மூலம் தீர்க்க முடியும் என்று கன்சர்வேட்டிவ் தலைவர் பி ஏ பலியே தெரிவித்துள்ளார். ஈரானுடனான எதிர்கால ஒப்பந்தத்தின் வெற்றியானது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் சார்ந்திருக்காது, காலப்போக்கில் ஈரான் அதற்கு கட்டுப்படுகிறதா என்பதை அமெரிக்கா சரிபார்க்கும் திறனையே சார்ந்திருக்கும் என்றே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உயர்திறன் தொழிலாளர்களுக்கான புதிய H-1B விசாக்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்த 1,00,000 அமெரிக்க டாலர் கட்டணத்தை அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 27 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்று 80% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 28 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 29 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6644-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் கலெக்டர்ஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இந்த நல்ல காலநிலையில எங்களை வந்து மகிழ்விக்கிறதுக்கு ரொம்ப

0: நன்றி
1: நன்றி.
0: இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள் திருமண நாள் கொண்டாடுறாக்கள் முடிவு வாண்டு வாழ்த்தி கொண்டு அந்த இருமுகமா இருப்புறம் அந்த படத்துல வந்து கண்ணை வெட்டி அந்த பாட்டு கேட்கும்.
1: கண்ணை விட்டு. ஆமா
0: கண்ணை வெட்டு
1: கேட்டு மக்களுங்கள் நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி. இந்த பாடல் தீப்பு பிரவீன் மற்றும் ஸ்ரீ மதுமிதா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:11.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: என்ன
2: பாடல் தெரியுது?
1: இல்லாத
2: ஒன்று. ஆமா, எஸ்பிபி பாடிய
1: பாடல்.
2: உங்களுக்கு பிடிக்குமா எஸ்பிபி பாடல்கள்?
1: நல்லதை
2: கேட்டு மகளுங்கள். நன்றி.
1: நன்றி ராஜி.
2: நன்றி.

0: இருக்கிறது.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜேதோ, நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கிறோம். உங்களை நிகழ்ச்சியோட நாங்களும் பயணத்துக்கு வந்துருக்கோம்.
3: இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது?
4: நல்ல காலங்களில் நல்லா ஒழுங்காக போய் கொண்டு வந்து மழை பெய்யப்போ வந்து மழை எதிர்பார்த்து கொண்டு வந்துருக்கோம்.
3: என்ன பாடல் தெரியும்?
4: எனக்கு இன்னைக்கு கருப்பு படத்துல இருந்து சிதம்பரசன் பாடின நாங்க நாலு பேரு அந்த அப்படியே ஒரு லோயரை தான் நானும் தேடி கொண்டு வருவேன். பாலாஜி நாய். ஆமா,
3: நாங்க நாலு பேரு. ஆமா, கேட்டு மக்களுங்க நன்றி.
4: அதுல அந்த பாடல்ல வருது, கேட்டு பாருங்க. எங்கட லோயர் வந்து என்ன செய்வாரு, எல்லாம் வெண்டுடுவாருன்னு சொல்றாரு சிலம்பரசு.
3: நல்லது, நன்றி.
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து சாய் அபிகரனுடைய இசையமைப்புல அசல் கோரா கோளார் மற்றும் அருணனுடைய வரிகள் வந்த பாடல். சிலம்பரசன் மற்றும் அசல் கோளார் சாய் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:25.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அண்டிச்சு நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சாலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: என்ன
4: பாடல் தெரியும்
3: பாடல் வந்து நானும் ரவுடிதான் பாடுறது தங்கமே ஒண்ணு தாங்க பாடல்
4: படத்திலேயாவது சொல்ல வேண்டியது நான் என் ரவுடிதான் நான் என் ரவுடிதான் அப்படியா
3: ஊர்ல போய் கேட்டு பாருங்க அட்ரஸ் தரேன்
4: அப்படியா
3: அப்புறம் நீங்க பேசவே மாட்டீங்க சரிங்களா
4: ஆமா பாடல் கேட்டு மகளுங்கள் நன்றி
3: நன்றி வணக்கம்
4: நன்றி இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் விக்னேஸ்வனுடைய வரிகளில் அனிருத் பாடிய பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 7:29 நிமிடம்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். காலநிலையில சொல்லுங்க.
2: சொல்லுங்க.
3: இல்ல, காலநிலையில நல்லதானே? அப்ப வழியாக நிற்கிறேன்.
2: நல்லது. என்ன பாடம் தெரியும்?
3: துள்ளாத மனம் திரைப்படத்தில், மனமும் தொள்ளுவது இயற்கையா பாது, துள்ளாத மனம் தொள்ளும் திரைப்படத்துல இருந்து இன்னிசை பாடி வரும் என்ற பாடல்.
2: இன்னிசை பாடி வரும். ஆமா, முன்னிகேஷன் பாடிய பாடல்.
3: ஆமா.
2: நல்லது. கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி. வாய்ப்பு தந்தாக்கு நன்றி.
2: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜு, நான் மாறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க மாறேன்?
4: என்ன மேரட்ட, நீங்கள் எப்படி?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். எப்படி இருக்கிறது இன்று இப்பொழுது?
4: வேலைக்கு போகாமடுத்தபடியா வீட்டுல இருந்து போய் வேலை இருக்குது.
3: வேலைக்கு போயிருந்தாலாவது வேலை குறைவா இருந்திருக்கு.
4: அதுதான் உண்மை. வேலைக்கு போனா வீட்டுல வேலை குறைவா இருக்கும். வீட்டுல நின்றா அது டபுள் ட்ரிபிள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கும்.
3: கண்டிப்பா.
4: அப்ப இது ஒண்டா செய்து கொண்டு இருக்கிறேன்.
3: என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு சக்திவேல் படத்துல இருந்து மல்லிகை மட்டும் மனசை தொட்டு இழுக்குது ஐயா மானே.
3: நல்ல பாடல்,
4: நன்றி.
3: கேட்டு மக்களுங்கள் நன்றி. இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல், அருண்மொழி மற்றும் சுவர்ணலதாவினுடைய குரலில். ஒடிக்கும் இந்த நேரம் 7:41.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் நல்லா
0: சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி
0: இந்த பாடல் மேனோ சித்ரா அணிந்து பாடி ஒரு பாடல்.